அந்தடி சிகந்தன நிரந்தர விகஸ்வர வைபவம் தோ விராஜுலன ரயல சீமா மன ரைபல சீமா ஸ்ரீராம் துஷ்கர முஷ்கர சக்கர துரந்தரதோ அதலாகலம.